போடுவோம். ABCD EFGH IS NO மச்சாக்கு கிட்டு பிட்டு காஷோடுவோம். சுடாகிலே தாகதேக்குக்கும் பேச்சதே தாவோ ஜோடுக்கி நோ நோ நோ மிலாட் பேக்கு சோர் சோட்டுதோ பேச்சதே தாவோ ஜோடுக்கி கேக்க ஜஜ் ஓர்டர் சுன்னோ ஓர்டர் ஓர்டர்